0: பாக்க நிறைய நினைப்ப ஒரு ரூபாய் ஓட போன் யோன் தாத்தா
1: ஒரு அம்பை போவானா
0: Yeah, money!